தன்னுடைய யாதான் தான் செய்கிறார் சொல்ல தன்னுடைய யாதான் தான் செய்கிறார் சொல்ல சிவராஜ் ஜியாங்கர் அந்த பட்சம் செய்யணும் இதெல்லாம் தன்னுடைய வராங்க சிவராஜா பட்சம் செய்யணும் கொண்டே படிக்கிறான் அவர் தாண்டா வச்சுக்கிற அளவு என்று